சத்கதா ஜோக்ல பைலா புர்கா மிர்கா தீர்த்தா தட்டா மேகா கேத்தா தீபாலோ மண்டலா கல்டா அவர் பண்டா அண்டு திஜேர் உத்புஜா.